0: ஹாப்பி பர்த்டே குஷி.
1: உனக்கு எப்படி தெரியும்?
0: நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணுக்கு எத்தனை ஃபோன் கால்ஸும் மெசேஜும் வந்ததுன்னா அவளுக்கு பர்த்டே தானே அர்த்தம். ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே.
1: ஸ்மார்ட்.
0: என்ன குஷி, இன்னைக்கு கவலையா இருக்க மாதிரி இருக்கா?
1: இல்ல.
0: ஒரு நிமிஷம் இருக்கு குஷி, இப்ப வந்துடுறேன்.
1: ஓகே.